0: வசந்தம் புலரட்டை,
1: உலக தங்கனி
0: நிறைய டங்கனு நிறையட்டு, ஹரித விப்ளவம் படரட்டு.